பாரி பொருளுடும் பதப்பண்ணா பிரகாஷ் பாவஞ்சம் பிறகு சொல் மேலும் தும்பு பிரம்மணபரவ் ஈ பத பண்ணியருள்ளர் ரமேஷ் சந்திரன் பேர் இந்த சாகித்யா சீதாராம் குலால் ஈ பத தும்பு பண்ணார் பி பி ஸ்ரீனிவாசன் பேர் ஈ பதன இத்தே நம்ம தும்பு பண்ணியருள்ளர் ரமேஷ் சந்திரா

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை பத்தி யான் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

0: ஹாய் நமஸ்கார், யார் நிக்கலாம் அர்ஜுன் காபி கார்ட்.
1: நமஸ்கார், யார் நிக்கலாம் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்துல்ல.
2: யானு லயன் கிஷோர் டி ஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார, யார் நிக்கலாம் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார, யார் நிக்கலாம் தின குசந்தர் சின்ன விண்டி படில்
5: நிக்கிற கிளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

0: ஒங்கி மூங்கு தித்தும் பாடுதலாங்க. தெரிய உங்கார பாட்டு ஓசானா
1: அனி
0: ரந்தி சோவுசு புக்கோடு புக்கோடு புது ஹர்தா சோகுடு அம்சான ஜெட்டா பெரி புக்கோடு படலாம் பேல்புரி பானிபுரி விக்கோங்க
1: கதா கொடுத்துருங்க
0: கிட்டதெல்லாம் போய்
1: ஆய்க்கு.

0: யசோத்திரங்களை கேட்டுள்ளார் இது ரேடி சாரும் குன் 07.85 இது ரங்கு ரங்கு ஜீவன முன்னென்றுள்ள நான் நீங்களும் ஆர்ஜே சீஃபில் குத்தார். ஸோ அதே போலமே 4 ஜூலை 3 பிளாஸ்டிக் முக்த தினாச்சரணை அந்தராஷ்டிரீயமாயிட்டு ஒரு நாள் ஆச்சரணை கூட ஆக்கிண்டுள்ளார். பிளாஸ்டிக்கிற பக்கிய துஷ்பரிணாமாயிட்டுக்கு அத்தவா பிளாஸ்டிக் நின்றுத்து ஏதேது ரூபத்திலெல்லாம் கூட மனுஷ மார்க்கு தொந்தராயின்ட்டு எல்லா விஷயத்திலும் கூட நான் முண்டின்ட்டுள்ளேன். ஸோ அதே போலமே நாங்களொட்டிக்கு இப்போ நாங்களே பத்திரகர்த்தம் பின்ன லேக்க காயிட்டுள்ளங்கத்தோ ஹம்ச மலர் நாங்களொட்டிக்க காரியக்கிரமத்தில் ஜாயின் ஆயிரு. ஸோ அயில் ஒட்டிக்க முண்டுவா சார் காரியக்கிரமத்துக்கு ஸ்வாகத்த மனுஷ மார்க் அதர் பக்கி அறிவு உண்டு பட் அதே காரிய ரூபத்துக்கு எர்த்தம் பந்த உண்டில் சொல்றேங்கத்து ஒரு பிசி எஞ்சந்தங்க அதர் பக்கி குந்தில்ல அல்ல ஹாயங்கும் அதர் பக்கி ஒரு ஜாகிரதி இன்றும் மனுஷன் மாதிரி தப்பாக்கி உண்டுள்ளாருன்ட்டு. ஸோ அதே ஒரு துஷ்பரிணாம ஏ ரூபத்துல எல்லாம் பண்டு அதர் பக்கி ஒரு தெளி சொல்லுமா சார்
1: சொல்லுக்கு நான் சொல்ல இஷ்டப்பட்டு சொன்னேன் ஒரு நாளாச்சரணை தினாச்சரணை சொல்லுது ஒரு நாளுக்கு சீமித்த இட்டி குத்திரா நாங்க எந்தும் ஆகட்டு அது இடி நாங்கள ஜீவன பர்யந்த ஆயோண்டிக்கணும் அது ஒரு நாளுக்கு எந்த ஆக்கிற சொன்னேன் ஆ நாள்ல மட்டுக்காய் நாங்க தெல்ல ஜாகிரதி ஆக்குவா சொன்னிக்கிற இன்னொன்னு ஜென்னாமத்தது ஒரு பிளாஸ்டிக் சொல்லுறது நாங்கள ஒரு ஜீவனத்தை நாங்கள ஒரு பதுக்குற நாங்கள ஜீவனத்தை நாங்கள லைஃப்ல ஒரு அவிபாஜ அங்காயிட்டிருக்கிற நாங்க எவ்வளவு போகும்போதுக்கும் நாங்கள கையில ஒரு பிளாஸ்டிக் பேன
0: விடத்துறேன்
1: அது அங்காடி போயங்க ஒரு சரிய சாமான எடுக்கணும்னு கண்டிங்கும் பிளாஸ்டிக் போயிடும் நாங்கள ஆதத்துல நாங்கள அபியாசத்துல போன
0: போயிருத்தரேன்
1: அதுல நாங்க மானசிகமாயிட்டு நாங்க அது சொன்னாங்க அதுக்கு ஒந்தி போயிட்டீங்கன்னு கண்டிங்கும் இண்டத்து ஒரு நாள்ல நோக்கும் போத்துக்கும் இதுல எத்தனை இஃபெக்ட் உண்டு சொன்னிட்டு இதுல எத்தனை துஷ்பரிணாம உண்டு சொன்னிட்டு நாங்கமே ஹயலாக்கணும் அவடத்துல நமக்கு இப்ப இதெல்லாம் சொல்லுக்கு சுலபம் ஆயிட்டிருக்கு பட் அதுலயே நாங்க காரிய ரூபத்துல குழந்தைன்னு கண்டிங்க இண்டல்லாம் அது நாங்கள் நாங்களே
0: மக்கள்
1: புள்ளி மாறுது நாங்களே கூட்டிக்கு இதுல இஃபெக்ட் கண்டித்தா ஆகும் அதுக்கிட்ட நாங்க அதுக்கு மெயின் அவேர்னஸ் சுருக்கும் நாங்கமே கொம்பர்னா ஆகும் நாங்க எங்கன்னா கொம்பன்னு சொன்னிட்டு நமக்கு ஒரு நம்ம ஒரு இதுக்கும் பேரிங்கா எல்லா விஷயத்திலும் ஃபாஸ்டிங் கண்டிங்கும் சில விஷயத்துல ஒரு அவேர்னஸ் போறம்போது அங்க அங்கே சொந்த அனுபவத்துக்கு பரணத்துற அதுல பின்னமே அங்க அதுல விஷயத்துல எசர்த்தா விட ஜாகிரதி கொம்பண்டது நானும் ஒருத்த கொம்பந்தீங்க அல்லங்க நீங்க கொம்பந்தீங்க மெய்யாவில்ல அது ஒரு சாமூகிகமாயிட்டு ஐட்டி கொணத்துற ஆ ஜாகிரதி சொல்லுங்க நமக்கு சுருக்கு எவ்வளவு ஜாகிரதி கிட்டு கண்டிங்க நாங்களே மதுரஸ் ஐட்டிக்கு நாங்களே நாங்க அஞ்சு வக்தி நிஸ்கரிக்க போன பள்ளி ஐட்டிக்கு அவட

0: யாரு
1: பிளாஸ்டிக்
0: பாக்க ஜாகிரதை எங்கன்னா அவ்வளோ சொல்ல ஒரு விசாரிச்சு கேட்டேன். பாரு சந்தத்துல சந்த் இந்த சென்னைங்க நாங்க சமாயிட்டு பின்னொருத்த சம ஆகணும் அப்பால கண்ணாலும் அது வரலான்ட்டு தள்ளி வஸ்தாதுகள மூலக்க இதுர எடாக்க சாத்தியத்தை உண்டு சென்று இது நல்ல மெச்சூர் பிசா நானும் சொல்ல இந்த சென்னைங்க நாங்களோ நாங்க தூர பாண்ட நாங்கள் நாங்கள அவுத்துறோம் ஈ பிளாஸ்டிக் நாலு பேர பேர ஆக்கிட்டு ஹசி கசா பின்ன ஒன கசா பேர
2: அது
0: சேகரன் ஆக்கி வச்சிட்டு அதுல நாங்க பஞ்சாயத்துக்கு எத்துவாட்டோட சொல்ல நாங்க ஆக்கணும். நாங்க இப்ப ஹல்லி பிரதேசத்துல அப்படி பஞ்சாயத்து நாங்க வண்டி இல்ல கொம்போ அதுல சொரம் நாங்க ஆக்கணும். நாங்க இப்ப எல்லாம் சாமான எல்லாம் கொம்பார பண்ணிட்டு அதே போல அதுக்கு செலவாயங்க பெரியல அது ஒன்றும் கடத்துறோம் நாங்களோ ராயத்துறோம் ஜமாத்தாங்கும் அது ஒரு ஜவாப்தாரி உண்டு. அது எத்துவாட்டோட சொரம் ஆக்கி கண்டித்தமாயிட்டு இது நாங்க உபகாரம் ஆகும் நாங்கள் இதுக்கு பிரதி கமிட்டியாகவும் பள்ளியில கமிட்டியாக இதுல பகிர் எச்சரிக்கை இருந்துட்டு ஆக்கவும் போகணும். மல்லார் ஹம்சா மல்லார் சேர்ந்த பழக்கத்தை நாங்க அது
2: நங்களொட்டிகே முகமது வேணூர் சார் கூடச்சே ஃபர்ஸ்ட் அதிர பக்கத்தில் அவர்னஸ் உண்டாயிட்டு நாங்கள் அதில் ஜாகிரதி ஆகணும். அயில் பின்ன நாங்கள் அதிர அனுஷ்டானத்துக்கு ஏற்ற பந்தாயில் பின்ன இன்னொரு நாங்கள் அதிர சொல்ல சிந்து காட்டணும். ஸோ இங்கே நீங்க இது பின்னத்துக்கு துஷ்பரிணாமம் உண்டு இங்கே நீங்க யூஸ் ஆக்குறது சமல்ல எச்சந்தே மீன் பண்ட சந்தர்ப்பத்தில் கூட நாங்கள் தெல்லு இடக்கலை அர்த்தம் போண்டோம். ஒரு அங்கடி போகும்போத்துக்கு நாங்கள்ட்ட நல்ல ஒரு எந்திர துணி பேக் எந்திரண்டு ஸோ அதில் அர்த்தம் போண்டோம். இங்கேருந்து ஆக்கண்டாய் அப்போ நங்கு இன்னொரு ஆளுக்கு சொல்லவும் கூட அது ஒரு நாங்கள் அர்ஹப்படுற இந்த கனட்டாய் நீங்கள் எந்திர ஆக்கின்றுள்ளோ நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் ஆக்கின்றுள்ள அப்போ இங்கு நாங்கள் பிளாஸ்டிக் யூஸ் ஆக்குறீங்க ஈ ரூபத்தில் பழக்க வேண்டு. பட்டு ஈ பிளாஸ்டிக் பற்றி அறிவு பிரத்தி ஒரு ஆளுக்கு உண்டு மாத்திரமா அதில் துஷ்பரிணாம அது நாங்கள் இப்போ கொந்தாவில் நாங்கள் கறிவிந்தும் நாங்கள் எந்திர தப்பாக்கின்றுள்ளமா இதில் எல்லோரும் கூட அனுபவிக்கிறோம் என்னை நெக்ஸ்ட் பண்டு ஜென்ரேஷன். ஸோ அது கொண்டு தைட்டிக்கிற ஈ ஒரு பக்கிய மாஹிதி நீங்கள் அபிப்பிராயம் நீங்கள் அனுசிக்கிற கூட நாங்கள் ஒட்டிக்க செல்ல 6364204949 ஈ ஒரு சங்கைக்கு ஸ்வாய்க்கு முன்னலும் சரி ஒரு பாட்டு கேட்டன் பரோ இது ரெடி சாருங்கும் 07.85 ரங்கு ரங்குரோ ஜீவனை.

0: യശോത്രങ്ങളെ കേട്ടുകൊണ്ടുള്ള ഇത് റേഡി സാറും ഗുൺ 07.8 FM ഇത് രംഗ് രംഗുരു ജീവന മുന്നിട്ടുള്ള നാനിങ്ങളോ ആർ ജെ സൈഫുള്ള കുത്താർ സോ അതേപോലെ മേ അന്താരാഷ്ട്രീയ പ്ലാസ്റ്റിക് മുക്ത ദിനാചരണ ഇത് സംബന്ധപ്പെട്ട തേറ്റിക്കറി നാൻ മുണ്ടിട്ടു അനേക ആൾമാർ കൂടെ അതിക്ക് സംബന്ധപ്പെട്ടെങ്കിത്തോ അങ്ങനെ അഭിപ്രായ അങ്ങനെ അനുസിക്ക കൂടെ ഞങ്ങളൊട്ടിക ചെന്നാർ സോ അതേപോലെ മേ അതിരെ ഞങ്ങളെ പാലനാക്കരുത് അതിരെ അനുഷ്ഠാനത്തെ ഈർത്തം വേണ്ടത് അത് ഞങ്ങളെ കർത്തവ്യ ഏറ്റിക്കരു ബട്ട് ജാഗ്രതയുണ്ട് ബട്ട് അനുഷ്ഠാനത്തെ ബിസിയത്തിൽ ഒരുത്തല് ഞങ്ങൾക്ക് അതിരെ ബഗ്ഗെ ഗുന്തല കുറേ ആൾ അതിരെ ഇർത്തം വേണ്ടല്ലേ ഇങ്ങനല്ല ഇക്കരെ സോ ഇങ്ങനെ പൽക്ക പറഞ്ഞോട്ടിക്കുമ്പോൾ ഞങ്ങളൊട്ടിക സാമൂഹിക കാര്യകർത്ത ആയിട്ടുള്ളെങ്കിത്തോ ഷഹീറ മേഡം ഞങ്ങളൊട്ടിക്കുണ്ട് സോ അയിമരെ ഈ ഒരു കാര്യക്രമത്തെ വെൽക്കമാക്കിണ്ടല്ലേ ആ കാര്യക്രമത്തേക്ക് വെൽക്കം മേഡം
1: ഹലോ
0: മനുഷ്യമാര
1: ജീവനത്തിൽ ഇതൊരു അവിഭാജ്യ അംഗത്ത് ചെന്നെങ്കിൽ തപ്പാവൂലേ അത്ര വില കുറവിൽ പ്ലാസ്റ്റിക് ഐറ്റം കിട്ടും മാത്ര എന്തായാലും ഇത് മാത്രം വലിയൊരു സവാലായിട്ട് ദേശത്ത് പരിണമിച്ചുകൊണ്ടുണ്ട് സ്റ്റഡീസ് ആക്കുമ്പോ നമുക്ക് എത്ര ഒരു പേടിപാട്ടോ ശുദ്ധി നമുക്ക് കിട്ടിയോണ്ടുണ്ട് ചെന്നെങ്കിൽ അമേരിക്കത്തോ പരിസര സംരക്ഷണ സംസ്ഥ ഉണ്ടല്ലേ ഈ 1986 ഒരു അപായകാരി ത്യാജ്യ ഉത്പാദന ഇരിയോ രാസായനികത്തൊരു പട്ടിയാക്കി തിന്ത് അതില് ഫസ്റ്റ് 5 രാസായനികണ്ടല്ലേ പ്ലാസ്റ്റിക് കാർഖാനയില് സാമാന്യത്ത് ഉപയോഗാവുന്നത് ഇത് എത്ര ദുഷ്പരിണാമ പോകുന്നുണ്ടുണ്ട് ചെന്നെങ്കിൽ മനുഷ്യന്മാർ മാത്രല്ല പ്രാണി പക്ഷി എല്ലാത്ത മേലും ദുഷ്പരിണാമ പോകുന്നുണ്ടുണ്ട് ഉസിരാട്ടത്തെ തൊന്നരെ മണ്ണിറോ തന്നീരോ ഇപ്പോ കടല തന്നി കടലോ ജീമത്തത് അതെല്ലാം ഗുണമട്ടത്തെ ബെടുക്കാക്കിയുണ്ട് കാരണം എന്താ വെച്ചെങ്കിൽ ഇത് നാശാവാണ്ട് ചമ്മ 100 വർഷത്തോ വാളക്കെ ബണ്ട് ചെന്ന് അത് മണ്ണൊരൊട്ടിക്ക് ലീനാവില്ലേ അതേ സ്ഥാനത്ത് ഞങ്ങളെ ഫുഡല്ല എന്താ പറയുക അതൊരൊട്ടിക്ക് ലീനാവും ഇത് ക്യാൻസർ ഇങ്ങനത്തെ ഗംഭീര രോഗത്ത് കാരണാവും മക്കളെ എലുബു മക്കളെ ഇത് എന്തോ ചെല്ലോ ഹോർമോണൽ ഇംബാലൻസ് പിന്നെ ഇതെല്ലാം എന്തരാക്കിയോണ്ടു ചെന്നെങ്കിൽ ഏറെക്കുറുടെ ആക്കിയോണ്ടുണ്ട് ഇത് വലിയൊരു എന്തൊരു ചാലഞ്ച് ചെയ്ത്
0: പരിണാമമായിട്ടുണ്ടൊരു
1: കൊറേ വർഷം മുന്നല്ലാന്ന് ഒരു ന്യൂസ് നോക്കി തിന്നെ ഒരു പയ്യുണ്ടല്ലേ കലാസാവൂർ അതൊരു ബയർ ചമ്മ ബെല്ലിക്ക് നോക്കുമ്പോ എന്തോ ചെന്നെങ്കിൽ 56 kg പ്ലാസ്റ്റിക് അതെ ബൈത്തിലി അത്ര ചെന്നത് തൊന്നരത്ത് അത് കലാസായത് അപ്പൊ ഇതെല്ലാം എത്ര ഒരു
0: പ്രാണി പക്ഷി എല്ലാം കൂടെ ഇത് കാട്ടത്തെ
1: പരിസരത്തെ കംപ്ലീറ്റ് നാശാക്കിയുണ്ട് പരിസര സംരക്ഷണം ഞങ്ങളെ കർത്തവ്യ എത്തിക്കരുത്
0: ആയങ്കൊരു പലക്കുണ്ട് മേഡം ഉറങ്ങിയെങ്കിലും ഒന്ത ഉറങ്ങിയ പോലെ ആക്ട് ആക്കറെങ്കിലും ഒന്ത കാവറുണ്ട് സോ അതേപോലെ
1: മനുഷ്യന്മാരെങ്കില് ഈ പ്ലാസ്റ്റിക് തയ്യാറിക്ക സംസ്ഥ ഉണ്ടല്ലോ അങ്ങാതൊരു ഇപ്പൊ ജണ്ട് അണ്ട് തെല്ലു ബാനായപ്പോ എന്തമ്മ ജണ്ട് മുസ്ലിം ആൺ മക്കുണ്ടല്ലേ അങ്ങാലോ ബിസിനസ് ലോസ് ആവുന്നതിൽ പ്ലാസ്റ്റിക് കാർഖാന അങ്ങനെന്താക്കിയാറ് ആൾട്ടർനേറ്റീവ് അത് എന്താക്കിയാർ ചെന്നെങ്കിലുണ്ടല്ലേ റോഡ് ഡാമറാക്കുക അത് യൂസ് ആക്കിയാർ അത് ഇപ്പത്തെ ഡാമറാണ്ടി ഭയങ്കര സ്ട്രോങ് ഇത് എന്താ ഇങ്ങനെ ബെടുക്ക വേഗത്തേക്ക് ബെടുക്കാവാത്ത പോലത്തെ ഒരു അങ്ങനെ അതിൽ അങ്ങനെന്താക്കിയാറ് അങ്ങനെ ഒരു അങ്ങനല്ല ഈ കാസാക്കറങ്കുണ്ടല്ല ഇപ്പത്തോ ക്യാപിറ്റാലിസം എന്തായിരിച്ചെങ്കില് അങ്ക് കാസ് മെയിൻ ആയിരുന്നു മനുഷ്യന്മാരോ പ്രാണി പരിസരം അതെല്ലാം അങ്ക് മുഖ്യല്ല എന്ന് ആരെന്ത് ഹലാക്കായെങ്കും വല്യല്ല ഞങ്ങൾക്ക് കാസാവും ഇങ്ങനത്തെങ്ങളോ നിങ്ങ ചെന്ന പോലെ വരങ്ങളെ വന്നതു വരങ്ങൾ വന്നോ സാധ്യമുണ്ട് വരങ്ങളോ വരങ്ങളോ ആക്ടിങ് ആക്കിയ വന്നോ ഖണ്ഡിത സാധ്യല്ല കാരണം എന്തോ
0: അതെ അതെ ഇപ്പൊ നിങ്ങൾ ചെന്ന പോലെ ഇപ്പൊ നിങ്ങൾ ഡാമർ ആഭ്യസിയെന്ന് ഇതെല്ലാം മറുപടിക്ക്
1: ഓൾറെഡി പ്ലാസ്റ്റിക് കമ്പനീസ് അതെല്ലാം എന്താക്കറോ അങ്ങ് എന്താക്കറോ ഇപ്പൊ നിങ്ങ കംപ്ലീറ്റ് ഇതാക്കിയ സാത്തുക ബാലൻസ് ബേൻ അല്ലേ ഒരാ ഒരു ബസ്ത്ര ബാൻ ആക്കുമ്പോത്തുകു അങ്കും എന്താവണ ഒരു ഒരു റീവ്യവസ്ഥ ആവണല്ലത് ഇല്ല ഒരാളിലോ നല്ലാക്കോ പോയി ഇന്നൊരാളെ ഞങ്ങൾ നാശത്തിലിട്ട പോലെ അങ്ങനെ ആവത്തീരല്ലേ അതൊക്കെ ഞാൻ എക്സാമ്പിൾ ചെന്നു
0: യെസ് അതെ എന്താ ഇപ്പൊ നോക്കൊരു പിക്നിക് ടൂർ ഇതെല്ലാം പോയിട്ടായെങ്കും അവിടെ ഡസ്റ്റ്ബിൻ നിക്കരു ബട്ട് ആയെങ്കും കൂടെ ഗുന്തിന്തെ
1: മെയിൻ ഞങ്ങളെ എവിടുത്തോൾ ചെന്നെങ്കിണ്ടല്ലേ ഞങ്ങൾ എവിടുത്തോൾ അത് ഡിപ്പെൻഡ് ആയിട്ട് പോയിരാ ചെന്നെങ്കില് ഞങ്ങൾക്കും അത് പുട്ട് ചെയ്യുകയായോണ്ടില്ല ഞങ്ങളെ മഞ്ഞിലത്തെ ഫംഗ്ഷൻ ആവട്ടെ തണ്ണീര ബോട്ടല് പിന്നെ ആ തണ്ണീര ബോട്ടല് ബണ്ടത് ഞങ്ങൾ നോക്കുമ്പോ ലോറിയിൽ അതിൽ ഇതിൽ അത് എത്ര ബെയിലടിച്ചിട്ട് ബിസ്ലേറി ചെല്ലറോ ക്ലീന് പരിശുദ്ധ തന്നെ வெயில் ஒரு பிளாஸ்டிக்கு வெயில் அடிச்சு எங்களு அது பின் வாபஸ் வெச்சைத்து வாபஸ் சப்பைத்து அது பிளாஸ்டிக் பாட்டல் நிக்கிறோம் பின்ன நாங்க அது பியூர் வாட்டர் நல்ல ஹெல்தி வாட்டர் செல்றோம் அதெல்லாம் ஒரு விரோதாபாச போல ஃபீல் ஆகும்.
0: எஸ் எஸ் எஸ் எஸ் ಹಾಗೇನೆ ಒಟ್ಟಾರೆ ಐತದೆ ಇದಕ್ಕೆ ಬಗ್ಗೆ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಹೆಂಚಿನ ಅವೇರ್ನೆಸ್ ಇಲ್ಲಂಟ ಹಿಂಗೆ ನಂಗೆ ಆದ್ರೆ ಎನಿಯು ಕುಡಿ ಧಾರಾಳಮಾಯಿತಿ ಯೂಸ್
1: ಆಗಿದೆ.
0: ಅದೇ ನೆಕ್ಸ್ಟ್ ಜನರೇಷನ್ ಪ್ರಾಬ್ಲಮ್, ನೆಕ್ಸ್ಟ್ ಜನರೇಷನ್ ಬೆಲ್ಲ ಮಟ್ಟತ್ತೆ ಅವ್ರ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿದೆ.
1: ಆರೋಗ್ಯ ಚೆನ್ನಂಗೆ ಆರೋಗ್ಯಮೇ ಭಾಗ್ಯ ಚೆನ್ನ ಬಲೆ ಆರೋಗ್ಯ ಇಲ್ಲಂಗೆ ನಂಗೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ.
0: ಸಾಧ್ಯ
1: ದುನಿಯಾವಲ್ಲಿ ಎಂದು ನಡ್ಕರೆಂಗ್ಲೂ மெயின் ஆரோக்கியத்துக்கு.
0: பட் ஒன்று மேடம், அதே நீங்கள் இப்போ சொன்ன போலேயுமே கொரிய விஷயத்தில் நாங்கள் அதில் ஜாகிரதை உண்டாகணும். இப்போ நோக்கிறோம் கொரிய சீக்கங்க பந்துட்டு லாஸ்ட் டைம் ஆஸ்திரேலியத்தை ஒரு சம்சோதனாலய கூட அதுக்கு சம்மந்தப்பட்டது சந்தித்து மெயின் ப்ராப்ளம் பிளாஸ்டிக் கொண்டு தைட்டிக்கிற ஹார்ட் அட்டாக் பந்துட்டுள்ளோ அத்தவா இன்னித்தர பேர பேர சீக்கங்க பந்துட்டு சந்தி கொரியா அதர் பக்கம் கொரியால் ப்ரூவ் ஆக்குறாரு. கொரியால் அதுக்கு சம்மந்தப்பட்டங்கித்த கொரியா இது இல்லை எந்த ப்ரூஃப் ஆகுறது எதுவும் இல்லை. பட் ஆயங்க ஒரு பிளாஸ்டிக் வேற வேற ரூபத்துல அவாந்தர சிருஷ்டி ஆக்குற சொல்றது நேரு அல்ல
1: நேரு நேராய விஷயம் அதுல இருந்தும் டவுட் இல்ல. இப்ப கொரியா மால்ஸ்ல எல்லாம் பேப்பர் பேக் கொரியா இதெல்லாம் பண்டல்லே இது மெயின் நண்டோ ஸ்டடிஸ் ஆதாரத்துக்கு கவர்மெண்ட் இதுல யாரா இது எடுக்கணும் இதுல முத்துவர்ஜி எடுக்கணும் அதுல எந்திர செல்ற காலி பேன் ஆக்கித்து பிளாஸ்டிக் முக்த சமாஜ தேசா சென்று ஒரு அபியான எல்லாம் அல்லிக்கு ஒரு ஒரு நாலு ஆச்சரணை ஆக்கித்து நிக்கிறதெல்லாம் அதுக்குள்ளதாய பதலி வியவஸ்தை கொம்பரணும். இப்ப மாலுக்கு இப்ப நாங்க போண்டிங்களும் நமக்கு ஒரு செல்லர் சாமான் எடுக்கிறீங்க அவட தாங்க காசு கொடுத்து தூ பேக் எடுத்தோம் வரணும் துணிதாவட்டு பேப்பர் பேக் ஆகட்டு அங்க அதுல காசு எடுக்கிறாரு மாத்திர சில்லர் அங்க அடிக்காங்க சாத்தியம் அப்ப அங்க பிளாஸ்டிக் தொட்டையுமே வைக்கணும் அவரு அங்க போனாறு பெத்தோ இரு இருப்பத்தோ இருபத்தஞ்சு இருப்பத்தோ துணிர பேக் வச்சுட்டு இருபத்தஞ்சு இருப்பத்தோ சாமான கொடுக்கறதுக்கு சாத்தியம் அப்ப அங்க எந்தாக்கணும் அவரு காலி ஒரு சிறிய தொட்டை கொடுக்கணும் அவரு தொட்டை இல்லைங்க கஸ்டமர் பண்டி இல்ல கஸ்டமர் கையில் பிடிச்சு கொண்டு போக அவரா கஸ்டமர் தொட்டை பிடிச்சிட்டு சுத்து இல்ல பேக் பிடிச்சு சுத்து இல்ல. அப்ப இதெல்லாம் நான் அதுக்கு ஸ்டார்டிங் எல்லாம் சின்னதேமே இது ஒரு அவிவாஜ் அங்கா இது செல்றது நமக்கு நிராகரணா கும்பல் இல்ல. இப்ப பல்க பரஞ்சோன்ற நானும் பிளாஸ்டிக் முக்தைத்து நாங்க செய்யவும்
0: சாத்தியாயிட்டு
1: நாங்கள பிஸி லைஃப்ல நாங்க மறந்து போண்டும் நாங்க அங்கடி போய் சத்து ஒரு சாமான் எடுத்தோம்டா பிளாஸ்டிக் எடுத்தோம்டா எத்தனை ஜாகிரத்தை ஆக்கிங்களும் அங்க அதுல புட்டு செய்யக்கோகாயிட்டு அப்ப அதுக்குள்ள பரியாய வியவஸ்தை
0: சாமாஜிக காரியகர்த்தை ஷஹீரா மேடம் ஐதிக்கு நங்களொட்டிக்கு இத்தர விசாரங்க கூட சொன்னோம். பிளாஸ்டிக் பக்கி நமக்கு நோக்க போயிட்டு இருக்கோம். இப்ப மேடம் சொன்ன போலமே அவிபாஜ்ய அங்கைத்து போயிரு. இப்ப நாங்க பிரதி ஒரு அங்கடி போயிட்டு இருக்கோம். நாங்க எடுத்தோம் வரும்போது அது பிளாஸ்டிக்ல எடுத்துட்டு பண்ணோம். பட் நங்கள்கிட்ட ஒரு ஜாகிரதை உண்டாகணும். ஒரு எந்த கை துணி எங்கத்தது எடுத்தும் போண்டோ துணி பேக் எடுத்தும் போண்டோ அத்தவா மீன் பிக்கிறங்க பண்ணப்ப நாங்க இடக்கல எடுத்துட்டு போண்டோ. ஸோ இங்கே தீர்த்தம் போயிட்டாங்க ஒரு தெல்லு ஜாகிரதை உண்டாகும்ட்டு சந்தைட்டிக்கிற. இப்போ நாங்கள் ஜாஸ்தியத்து நாங்கள் பிக்னிக் டூருக்கு போயப்போ அவட டஸ்ட்பின் நிற்கிற. பட் ஆயங்கும் நாங்கள் அவட எல்லா மலினாக்கித்து பண்ண ஏதாவது ஒரு நல்ல ஒரு பிரகிருத்திரை சவியோ கொண்டு போண்டோ. ஆ பிரகிருத்திர எல்லா ரூபத்தில் நாங்கள் டென்ஷன் அது இதெல்லாம் போகணும்னு சேர்த்து நாங்கள் ஆ பிரகிருத்தியொட்டிக்கு கலையோக போண்டோம். ஒரு தெரியல டைம் ஸ்பெண்ட் ஆக போண்டோம். பட் ஆயங்க பெரோ பருமத்த ஆ பிரகிருத்தி ஒட்டுக்கு நாங்கள் அரச காட்டியங்களை போல மலி நல்லா ஆக்கியது சீத பண்ணேன். ஸோ இது எப்போத்துக்கும் கூட நல்ல இல்லை. ஸோ இது ஒரு பதிலி வியவஸ்தை நமக்கு கண்டித்தமாயிட்டும் கூட வேணாம் வரும். ஸோ அது விஷயத்தில் ஐட்டிக்கு இப்போ இன்ச்சதுட்டா எங்கே அந்தராஷ்டிரிய பிளாஸ்டிக் முக்தான்ட்டு ஒரு நாளுன்ட்டு சொல்லும்போத்துக்கு தினாச்சரணைன்ட்டு சொல்லும்போத்துக்கு அது ஒரு நாளத்துக்கு சம்மந்தப்பட்டங்கிறது ஒரு காரியக்கிரம் ஐத்து போண்டும். இப்போ நான் சொல்கிறேன் நானும் பிளாஸ்டிக்கே ஐத்திக்கிற இப்போ நமக்கு அது ஒரு அவிபாஜங்கான்ட்டு சென்று சொல் அதே நாங்கள் பாடலு பண்ணி சொன்னோம் இன்ச்சதுங்க ஆ ரூபத்தில் ஐத்து போயிரு. பட் நங்கள்கிட்ட ஆ ஒருத்தல் சேஞ்சஸ் எடுத்தும் பண்ணது அது சும்மா முக்கிய ஆயத்துண்டு சந்தைட்டுக்கு நாங்கள் சொன்னோம்ட்டுள்ளோம். ஸோ எல்லா விஷயத்தில் ஒரு அவேர்னஸ் அது கண்டித்தமாயிட்டும் கூட இனியாயங்கும் உண்டாகும். இன்னில்லைன்ட்டா எங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு சும்மா இதில் ஒரு அடி அதே போலமே துஷ்பரிணாம கெட்ட பரிணாம ஐத்திக்கிற நெக்ஸ்ட் பண்டதாயிட்டிக்கிற. ஸோ ஐ விஷயத்தில் அதில் ஒரு அவேர்னஸ் நாங்கள் உண்டாகணும். பின்னொன்று மைன் ஐத்தி எந்திரிச்சிருந்தா எங்கு காட்டத்தை ஆள்மாறு நாங்களே அவுத்துக்கு பண்ணாரு. அப்போ நாங்கள் ஒட்டார ஐத்தி எல்லாம் கூட மிக்ஸ் ஆக்கிட்டு நாங்கள் கொடுக்குறோம். பட் நாங்கள் ஒரு கச விங்கடனை ஆக்கி கொடுக்க அதில் கிளாஸ் ஐட்டம் ஐட்டிக்கு அதில் பொடியாகி ஐட்டம் ஐத்திக்கு அதுவா தூசி அங்கே எந்திர எங்கு சாமான் அதில் ஒட்டிக்கிட்டது நாங்கள் மிக்ஸ் ஆக்கிது கொடுக்குறேன். பட் அங்கே நீங்கள் யாவத்தூ கொடு எப்போத்தூ கூட கொடுக்க தீரேன் சேர்ந்து எங்கே பாப்பாங்க ஆறு காட்டெடுக்கோ பண்டங்க அங்கும் கை தரைச்சித்து அங்கும் எதெது ரூபத்தில் ப்ராப்ளம் ஆயிட்டல இருக்கிற என்ன இங்கே கிளாஸோட பூலல் இந்த சாத்துக்கு அங்கே கைக்கு அது ஒரு தரிச்சோன்ட்டு சோரபண்டங்கத்தோ அத்தவா அங்கும் கூட அனாரோக்கியத்துக்கு எந்த உலகாவுரங்கத்தோ ஒரு சன்னிவேஷம் எத்தனமா ஆயிரு அங்கே பிரகரணம் ஆயுத கொண்டுத்து நாங்கள் கச விங்கடனை ஆக்கிது கொடுக்குறோம் ஆ கச அதில் ஆயத்தர உற்பத்தி நாங்கள் அவுத்துல ஆவத்த போல நோக்குறோம் அதில் ஒருத்தர் ஜாகிரதி உண்டாக்குறோம் ஸோ இங்கேந்ததாக்கின்ற அத்தவா நங்கே கசத்தில் நின்றுத்து ரசம் எடுக்கவும் சாத்தியாவுரங்கத்தோ எத்தனமா விசாரங்க நீங்கள் யூடியூப்ல இருச்சன்டாய் நீங்கள் கிட்டும் இப்போ யூடியூப்ல கசது இந்த ரசான்ட்டுட்டுண்டாயங்கும் ஏதேது ரூபத்தில் எங்கனெங்கன ஆக்க அத்தவா கொரிய நாங்களே அவுத்துரு கொரிய தரக்காரி சோறு இதில் நாங்கள் வேஸ்ட் இது கொரிய மூத்து எரியும் போத்துக்கு அத்தவா அதற்கு கெட்டாகிது பேரங்கு எங்கன அப்புறம் இப்போ எர் பதிலுக்கு நங்கே அதில் நின்றுத்து கொப்பராக்க முட்டரை தோல் அது இதில் எந்திரும்டா அதில் நின்றுத்தும் கொப்பராக்க அதில் நாங்கள் யூடியூப் இப்போ எல்லாம் சொன்னாங்க சோஷியல் மீடியத்துக்கு கூட அவலம்பி தரைத்துள்ளார் ஸோ அதிலே ஒருத்தர் அறிஞ்சுட்டு போவோம் நாங்கள் அப்போ அதில் கொரிய மாஹித்திங்க கூட கெட்டுரு இப்போ யூடியூப்பில் அநேக அதுக்கு சம்மந்தப்பட்டதுண்டு எந்திர மாஹித்திங்க ஸோ அதில் ஃபாலோ ஆக்கிண்டு போய் ஆயுது கொண்டு தீ கசதிந்த ரச அதே போலமே பிளாஸ்டிக்கில் நின்றுத்து மறுபலக்கி ஆக்கித்து எந்திரலாக்க இப்போ நோக்கரு லாஸ்ட் டைம் வேற ஒரு மூத்து ஒரு பிளாஸ்டிக்கில் நின்றுத்து ஒரு ஆக கெட்டித்து கொடுத்தாரு ஒரு ஆறு முட்டாக ஸோ இதெல்லாம் மறுபலக்கை உண்டாக்குறது சைரமேடம் சொன்ன போல ஒரு எக்ஸாம்பிள் டாமர் ஆக்கியது ஸோ இதுவும் கூட இதெல்லாம் மறுபலக்கையில் நின்றுத்து மூடபீதரில் ஒரு மேடம் ஐமா சரண்டில் எந்திரே சாயை கொடுக்குறோம் கப்பு கொடுக்கல பிளாஸ்டிக் கப்பு கொடுக்கல அதில் பதிலுக்கு சரண்டி கொடுத்தோன்றோம் ஸோ இங்கேந்தது எத்தனமா உதாரணங்க எத்தனமா ஆள் மாறு ஒரு தெல் சேஞ்சை செய்து ஆ ரூபத்தில் தெல் பரிசரத்துக்கு ஹானியாவ ரூபத்தில் சொம்மையால் பிரயத்னப்பட்டுள்ளார் ஸோ அங்கே எல்லாருக்கும் கூட இசந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொன்னுள்ள ஸோ அதே போல இண்டத்தே ஈ ஒரு காரியக்கிரமத்தில் நின்றுத்து நாங்கள் ஒரு தெல் சேஞ்சஸ் ஆவான்ட்டு சொல்கிறேங்க ஒரு பழக்கத்தொட்டுக்கு நங்களொட்டிக்கு அநேக ஆள்மாரு கூட இண்டத்தே காரியக்கிரமத்தில் மாஹித்திங்காக தந்தார் ஸோ எல்லாருக்கும் கூட ஒரே வாக்கியத்தில் நான் நன்றி சொன்னு இண்டத்தே காரியக்கிரமத்தை நான் நிப்பாட்டின்றுள்ளேன் நெக்ஸ்ட்டு பதினாசை பின்னொரு பிஸியை தொட்டிக்கு வருவா ஸோ அத்திரத்தோல் கேட்டோண்டிக்கொரு இது ரேடியோ சாருங்கும் 07.8 FM ரங்கு ரங்குரு ஜீவனா.

0: ஹாய் நமஸ்கார, யார் நிக்கலாம் அர்ஜுன் காபி கார்ட்.
1: நமஸ்கார், யார் நிக்கலாம் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்தோம்ல.
2: யானு லயன் கிஷோர் டிஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார, யார் நிக்கலாம் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார, யார் நிக்கல தின குசந்தர் சின்ன விண்டி படேல் நிக்கிற கிளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

0: போவடம் அல்லஜி ரெட்டுனே பகரி போண்டு என் நெகடு பண்டிலக்க பரீட்சார்த்தகவாது கட்டி நஞ்சினவு ஒஞ்சி நின்ன தாக்கத்து பரீட்சை நனொஞ்சி எங்கித்தின் சம்சய அந்த அத்தா அந்த வண்டது அஞ்சில இஞ்சில
1: எக்கந்தில்
0: ஹனுமந்தி இத்த ஒத்தோனுவே
1: ஒத்தொண்டத்தா
0: ஹனுமந்தி அந்த இத்த சந்தோஷதாத ஒத்துண்டா
1: தானே
0: ஹனுமந்தன சத்ருடே என்ன பரீட்சத்தா ராமே ஆய ஏத்து மல்ல வில்காரே வண்டது பிரபஞ்ச கொத்து
1: கொத்துண்டு
0: விஸ்வாமித்ரர்னா மாதா அஸ்திர சக்திகளைகள உத்தராதிகாரி ஆயினாயந்திலேக்க
1: மூடை பட்ட இதல கெத்தினன் சித்தன விஸ்வாமித்ர வசிஷ்டர்னா மோகே தசிச்சி
0: அந்தா இம்பே விஸ்வாமித்ரகு சரிசமானராயினஞ்சின பரசுராம தேவி
1: குடரி ராமர்ன சிஷ்யே
0: அந்தப்பா பரசுராமாச்சாரியரோடு கல்தினார் உபயகுல வில்லோஜா
1: துரோணாச்சாரியர்
0: ஆறு மெச்சினஞ்சின பட்டோத சிஷ்யே அர்ஜுனே வர்த்தமான காலோடு
1: அர்ண மகன் புடுத்துல நிக்கு கல்பதிருக்கே
0: அப்பகண்டா குருக்குல்னா சஸ்திர வித்யா கௌசல ஏத்து பண்பின தோஜா உடந்தாண்டா
1: என்ன
0: தாக்கத்து ஈ காலோதய கத்து ஆ காலத ஹனுமந்தர எதிர தோஜாவு நஞ்சினா கொஞ்சம் அவகாச கண்ணு
1: கோடி எக்கந்தினாத்து தூரகனின பகரி சங்க கோடி இது கட்டுதோ கொஞ்சம் சதுரு பூரந்தி நல்கோ தரகுஜல நூறந்தி நல்கோ அவளு கட்டி நஞ்சித்து நின்ன பகரி சங்க நின்ன மூஜன சங்க ஊந்தே லட்டே இந்த உந்தேன தொற்பு நஞ்சித்தின பொருள் துல ஜெய் ஸ்ரீராம்.

பாரி பொருளுடு பதப்பண்ணா பிரகாஷ் பாவஞ்சம் பிறகு சொல் மேலும் தும்பு பிரம்மணபரவ் ஈ பத பண்ணியருள்ளர் ரமேஷ் சந்திரன் பேர் இந்த சாகித்யா சீதாராம் குலால் ஈ பத தும்பு பண்ணார் பி பி ஸ்ரீனிவாசன் பேர் ஈ பதன இத்தே நம்ம தும்பு பண்ணியருள்ளர் ரமேஷ் சந்திரா

மாத்திரில் வன் பேர் கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில எப்படின்னு வந்தது ஏரைகளை கொட்டி யான் நிக்கலை சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளார் ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குதை பத்துக்கு.